ஆகாஷ்வாணி ஸ்ரீ விஜயபுரம் வானொலி நிலையம் வழங்கும் தமிழமுதம் நேர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் புஷ்பலதா. வணக்கம் நேர்களே.

438.6 மீட்டர் 684 கிலோ ஹிட்ஸ் மத்திய அலைவரிசையில் அந்தமான் நிக்கோபார் தீவு வாழ் தமிழ் உறவுகளுக்கான ஒலிபரப்பு. இன்று பராபவ வருடம் ஆவணி திங்கள் 27ஆம் நாள் செப்டம்பர் மாதம் 13ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு.

நேர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் குரலமுதம் தகவல் நேரம், நெஞ்சம் மறப்பதில்லை, அறிவிப்புகள், சிந்தனைகள் ஆகியவை ஒலிவிழா வரும். குரலமுதம் அன்புற்று அமர்ந்த வழக்கென்ப வையகத்து இன்புற்றார் எய்தும் சிறப்பு பொருள் உலகில் இன்புற்று வாழ்கின்றவர்க்கு வாய்க்கும் சிறப்பு அவர் அன்புள்ளம் கொண்டவராக விளங்குவதன் பயனே என கூறலாம். மீண்டும் குரல் அன்புற்று அமர்ந்த வழக்கென்ப வையகத்து இன்புற்றார் எய்தும் சிறப்பு. குரல் எண் 75, அதிகாரம் அன்புடைமை.

நேர்களே நிகழ்ச்சியில் தொடர்வது வானிலை தகவல்கள். நமது அந்தமான் நிக்கோபர் தீவுகளில் வானிலையை பொறுத்தவரை லேசான மற்றும் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது. மேலும் மீனவர்களுக்கு எச்சரிக்கை ஏதுமில்லை என்று வானிலை ஆராய்ச்சி மைய தகவல்கள் தெரிவித்துள்ளது.

தி ஸ்ட்ரைட் எலன் நாளை காலை 6 மணிக்கு சிவராஜ் தீப் மற்றும் லாங் தீவுகள் வழியாக ரங்கத் பயணிக்க உள்ளது. இக்கப்பல் சென்ற வழியாகவே காலை 8:30 மணிக்கு ஸ்ரீ விஜயபுரம் வந்து சேரும். எம்பி ராணி சங்கா நாளை காலை 6:15 மணிக்கு ஷக்கித்தி பயணிக்க உள்ளது. இக்கப்பல் சென்ற வழியாகவே காலை 9 மணிக்கு ஸ்ரீ விஜயபுரம் வந்து சேரும். எம்பி ஜோலிபாய் நாளை காலை 6:15 மணிக்கு சிவராஜ் தீப் பயணிக்க உள்ளது. இக்கப்பல் சென்ற வழியாகவே காலை 9 மணிக்கு ஸ்ரீ விஜயபுரம் வந்து சேரும். எம் வி பம்புக்கா நாளை முற்பகல்

மாலை காலை 6:15 மணிக்கு சிவராஜ் தீபயணிக்க உள்ளது. இக்கப்பல் சென்ற வழியாகவே காலை 9 மணிக்கு ஸ்ரீ விஜயபுரம் வந்து சேரும். எம் வி பம்புகா நாளை முற்பகல் 11 மணிக்கு சிவராஜ் தீபயணிக்க உள்ளது. இக்கப்பல் சென்ற வழியாகவே பிற்பகல் 2:30 மணிக்கு ஸ்ரீ விஜயபுரம் வந்து சேரும். எம்பி ரோணி லக்ஷ்மி நாளை பிற்பகல் 2:30 மணிக்கு சக்கித்தி பயணிக்க உள்ளது. இக்கப்பல் சென்ற வழியாகவே மாலை 4:30 மணிக்கு ஸ்ரீ விஜயபுரம் வந்து சேரும். எம்பி ரங்கத் நாளை மாலை 5 மணிக்கு சிவராஜ் தீ பயணிக்க உள்ளது. இக்கப்பல் சென்ற வழியாகவே திங்கட்கிழமை காலை 5 மணிக்கு ஸ்ரீ விஜயபுரம் வந்து சேரும். தீவுகளுக்கு இடையேயான கப்பல் போக்குவரத்து தகவல்கள் கேட்டீர்கள்.

நேர்களே, விழாமல் ஓடுவேன் என்பது நம்பிக்கை, விழுந்தாலும் எழுந்து ஓடுவேன் என்பது தன்னம்பிக்கை என்ற வரிகளோடு இன்றைய நெஞ்சம் மறப்பதில்லை நிகழ்ச்சிக்கு போகலாம் நேர்களே.

காலம் மாறலாம், காட்சிகள் மாறலாம், நம்முடைய வாழ்க்கை பாதையில் எத்தனையோ புதிய பாடல்கள் வந்து போகலாம். ஆனால் சில பாடல்கள் மட்டும் நம்முடைய மனதுக்குள் அப்படியே தங்கிவிடும். ஒரு பாடல் கேட்டவுடன் ஒரு முகம் நினைவுக்கு வரும், ஒரு இசை கேட்டவுடன் ஒரு காலம் கண்முன்னே வரும், ஒரு வரி கேட்டவுடன் மறந்து போன ஒரு நினைவு மீண்டும் மலரும். ஆம் நேர்களே, அப்படிப்பட்ட என்றுமே

நேர்களே, பழைய திரைப்பட பாடல்களின் பொக்கிஷ பெட்டியை திறக்கப் போகிறோம். இசை, காதல், நினைவு, பிரிவு, கனவு இவற்றோடு பயணிக்கும் நம் மனதை வருடப் போகும் இனிய பாடல்களை கேட்டு ரசிக்கப் போகிறோம் நேர்களே. நிகழ்ச்சியின் தொடக்கமாக கனவுகள், காதல், எதிர்பார்ப்புகள், அந்த இளமையின் அழகையும் இசையின் இனிமையையும் ஒன்றாக கலந்து தந்த ஒரு அற்புதமான பாடலுடன் நிகழ்ச்சிக்கு போகலாம் நேர்களே.

நேர்களே, இளமையின் வாசமும் மெல்லிசையின் சுகமும் சேர்ந்த அந்த பாடல் இரவின் அமைதியில் நிலவை ரசிப்பது போல மனதுக்கு பிடித்த பாடலை ரசிப்பதும் ஒரு தனி சுகம்தானே. ஆம் நேர்களே, உங்கள் காதுகளில் இசையாகவும் உங்கள் மனதில் நினைவாகவும் தொடர்ந்து ஒலிப்பது வீரபாண்டிய கட்டபொம்மன் திரைக்காக பி பி ஸ்ரீனிவாஸ் மற்றும் பி சுஷிலா குழுவினர்.

வணக்கம் அந்தமான் மக்களே. அந்தமான் நிக்கோபார் தீவுகளின் அழகை அற்புதமாக படம் பிடிப்பதில் ஆர்வம் உள்ளவரா நீங்கள்? இயற்கை எழில் கொஞ்சும் அழகிய காட்சிகளை அப்படியே தத்ரூபமாய் படம் பிடிப்பதில் ரசனை உள்ளவர்களா நீங்கள்? வரலாற்றின் பெருமையை பழமை மாறாமல் படம் பிடித்து பறைசாற்றுவதில் வல்லவரா நீங்கள்? அந்தமான் நிக்கோபார் தீவுகளின் நேர்த்தியான அமைப்பை அப்படியே உங்கள் கேமராவில் பதிவு செய்வதில் தனித்துவம் உள்ளவர்களா நீங்கள்? இந்த கேள்விகளா ஆம்னு பதில் சொன்னீங்கன்னா இந்த வாய்ப்பு உங்களுக்கு தான். மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகம் பிரசார் பாரதி வழங்கும் ஜெம்ஸ் ஆஃப் இந்தியா சேலஞ்ச் என்ற போட்டியில் பங்கேற்கும் வாய்ப்பு உங்களுக்காக காத்திருக்கிறது. சொர்க்க பூமியாம் அந்தமானின் கலை, கலாச்சாரம், பாரம்பரியம், வரலாறு, சுற்றுலா, மரபுகள், தீவுகளின் தனித்தன்மையான அடையாளம், உள்ளூர் கதைகள் இவற்றில் ஏதேனும் ஒன்றை மையமாக கொண்டு ஒரு நிமிடம் முதல் மூன்று நிமிடம் வரை நீளமுள்ள அற்புதமான தனித்துவமான காணொலியை உருவாக்குங்கள். உங்கள் திறமையை உலகிற்கு பறைசாற்றுங்கள். இப்போட்டியில் வெற்றி பெறுபவர்களுக்கு பரிசுகளும் காத்திருக்கிறது. மாவட்ட அளவில் வெற்றி பெறுபவர்களுக்கு 50,000 ரூபாயும், மாநில அளவில் வெற்றி பெறுபவர்களுக்கு 2,00,000 ரூபாயும், தேசிய அளவில் வெற்றி பெறுபவர்களுக்கு 500,000 ரூபாயும் வழங்கப்பட உள்ளது. பிரசார் பாரதியின் செயலியான வேவ்ஸ் ஆப்பில் பதிவு செய்து மை வேவ்ஸுக்குள் நுழைந்து கோ டு புரோகிராமை கிளிக் செய்த பின் உங்கள் காணொலியை பதிவேற்றம் செய்யலாம்.

உங்கள் படைப்புகளை காணொலியாக பதிவேற்றம் செய்ய கடைசி நாள் இம்மாதம், அதாவது செப்டம்பர் 30ஆம் தேதி. அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகளின் படைப்புகளை உங்கள் கேமராவில் பதிவு செய்யுங்கள். உங்கள் திறமையை வெளிப்படுத்துங்கள். உங்கள் கதையை உலக அரங்கிற்கு கொண்டு செல்லுங்கள். ஜெம்ஸ் ஆஃப் இந்தியா சேலஞ்ச், உங்கள் மாவட்டம், உங்கள் கதை, இந்திய அரங்கில் இன்றே பங்கேற்று உங்கள் கதை மூலம் பல கோடி மக்களை ஈர்த்திடுங்கள். ஜெம்ஸ் ஆஃப் இந்தியா சேலஞ்ச், உங்கள் தீவு, உங்கள் கதை, நமது பெருமை. இது உங்களுக்கான அற்புதமான வாய்ப்பு.

நேர்களை தொடர்ந்து ஆகாஷ்வாணி ஸ்ரீ விஜயபுரம் வானொலி நிலையத்திலிருந்து நெஞ்சு மறப்பதில்லை நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியில் என்றுமே நம் மனதை விட்டு நீங்காத பழைய திரையிசை பாடல்களை கேட்டபடி தொடர்ந்து ஒழிப்பது காதல் என்பது சந்தோஷம் மட்டுமல்ல, ஏக்கம் வலி போன்றவை நிறைந்திருக்கும். அந்த ஏக்கத்தின் வலி அழகான இசையாக மாற்றிவிடும் சக்தி பழைய திரை இசை பாடல்களுக்கு உண்டு. பூக்களின் வாசனை போல மென்மையான இசை புதிய காற்றை புத்துணர்ச்சி ஆக்குவது போல வரும் பாடலாக பாலும் பழமும் திரைக்காக டி எம் சௌந்தரராஜன் மற்றும் பி சுஷில்

நேர்களே, நெஞ்ச மறப்பதில்லை நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். இசையில் இனிமை, குரலில் மென்மை, உணர்வில் காதல், இவற்றை தாங்கி வரும் பாடலாக கர்ணன் திரைக்காக பி. சுஷீலா குழுவினர்

நேர்களே, நெஞ்சு மறப்பதில்லை நிகழ்ச்சியின் நிறைவாக ஒலிக்கும் பாடல் காவல்காரன் திரைக்காக டி எம் சவுந்தரராஜன், பி சுஷிலா குழுவினர்.

நேர்களே, நெஞ்சு மறப்பதில்லை நிகழ்ச்சி கேட்டீர்கள். நம் வாழ்க்கையில் மறக்க முடியாத மனிதர்களுக்கும், மறக்க முடியாத தருணங்களுக்கும், மறக்க முடியாத பாடல்களுக்கும் கொடுக்கப்பட்ட சிறிய அன்பு நினைவு சின்னம். மீண்டும் ஒரு இனிய இசை பயணத்தில் சந்திப்போம். நேர்களே, மீண்டும் நாளை மாலை 5 மணிக்கு துள்ளும் இசையருவி நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம் நேர்களே.